0: தான் காவே விலாவிங்
1: லைவ் FM.LK
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.LK

0: ஜனதாவின் பாந்தரேகாய்.
1: www.livefm.lk கீத பீனவன ராசா.
2: livefm.lk